சுரங்கம் கடைராதூர் நான் கூடையா பரப்பூர் மத்தி காத்து எடுத்து தீக்காயி ஹாத்து சூரி ஜிக்கு சாயி நில்வஸ்தர் பேரை பிரவான மலேஷ்தான்ல பூஜை பிராண பாக்கா குட்ட பக்கரா காணா சொங்க பிரக சேனா ஜானா ਦੇਖ ਚੌਂਕਾ ਕਡੀਕਾ ਉਪਰੇ ਆਏ ਬੈਠੇ ਕੁੜਿਆ ਮਤ ਪਿੱਟੈ ਵੇ ਮਤ ਪਿੱਟੈ ਇਹੋ ਅੰਨ ਸਾਡਾ ਫਿੱਟੈ ਤਨ ਫਿੱਟੈ ਫਿੜ ਕਰੇਨ ਮਨ ਜੁਠੈ ਚੁਲੀ ਪ੍ਰੇਮ ਓ ਨਾਨਕ ਸੱਚ ਤੇ ਆਈਐ ਸੱਚ ਹੋਵੇ ਤਾਂ ਸੱਚ ਪਾਈਏ ਪੌੜੀ ਚਿੱਤ ਅੰਦਰ ਸਭ ਕੋ